0: ཡོད ཡོད རང ཅིག ཁར ཅིག ཡོད ཡིན ན ལོ རང ཤ རང ཚེབ ཡིན ད
1: ན ལོ ཕུ སོ ཐོ ཅིག ང ཅིག ལོ སུ སང སྐྱ ཡོད པས
0: ཅི རང ཅིག རིན ཅིག ཚེབ ལ ཚོ རུ ཡོད ནས རང ཅིག ཤེར དགོ ཆ དག ཅམ ཁུ ཤོ ཡིན ཆོ ཤ ཉམ དགོ
1: དང ང མ ཤེ ད རང ཉི ཆ དེ བ ཡིན པས ལེགས ནང ད མེ པ
0: ང ཡ ཐག ཅིན ཚམ ཉིམ དོ ཚབ དུ ཆེ ཁོ ཁོ བ ཅི ར ཅི
1: ཅི བེ ཨ ཅན དབ ཡ
0: yi nian nian chen mi de chuo shi min du
1: a le
0: che zang zuo bu shi ji huo yu shi jie xue le yin ge jiang me zuo sheng ge
1: ta ge zhi da sang mu de zhe dan zhi yu ji pie xia cang wei ge ji da zhi de qi ge yu zang jie ma ran ge zha qu ya ge shi wa yu da
2: ge zha yu bei cha tian ba ke ran yi de ge xie yu bu mi mang zi de dong gan ma yong che ge zhi ga wo li de da
3: 罗年年纪公司传不卡几列下你让我这些我这钱给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我给我
1: 呢，让给我这起着。
3: 娘啊！
1: 啊，我这，你那么嘴巴是阿茶，你先去呢，我这老年人，一年让孙振买起，花没错过这娃来，俺上海来顿皮给大家亲的生过日，现在我这有人给我请嘛日。
3: 没事，让个他姐差不多的，我这咱们家均匀起。